0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZZ FM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழம் தோறும் இரவு 8 முதல் 9 வரை 93.3 பண்பலை அலைவரிசை மூலமாக மெல்பர்னிலும் 24 இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள்.
1: இனிய தமிழோசை நெஞ்சங்களே, இன்று ஜூன் மாதம் வள்ளுவர் ஆண்டு 2086.
0: உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளிலிருந்து நாம் இன்று தரும் குரல் குடி செயல்வகை என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 1021. கர்மம் செய்ய ஒருவன் கைதுவேன் எனும் பெருமையின் பீடுடையது இல். இந்த குரலுக்கான விளக்கம் யாதனில், உரிய கடமையை செய்வதில் சோர்வு காணாமல் எவன் ஒருவன் முயற்சிகளை விடாமல் மேற்கொள்கின்றானோ அந்த பெருமைக்கு மேலாக வேறொரு பெருமை கிடையாது என்று இந்த குரல் பொருள்படும். அன்புக்குரிய நேர்களே, வார வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ் நேர்களும் உலக தமிழரின் உரிமை தோழன் 24 இன்ப தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZZ.com.au ஊடாகவும் ட்யூனன் ஊடாக உலகம் பூராவும் வாழ் நேர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 3 தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாறமும் இவ்வாறு நினைவில் நீங்காதவர் பதிவுகளும் தமிழர் வரலாற்றிலே இடம்பெற்ற வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பில் முதல் மாமனிதர் துரைராஜா பற்றிய நினைவு பதிவு, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதை பற்றிய பதிவு, கடந்த ஜூன் 1 யாழ் நூலக எரிப்பு சம்பந்தமாக நேரொருவர் வைத்த நான் யாழ் நூலக வாயிலில் உள்ள சரஸ்வதி பேசுகிறேன் எனும் வணக்கம் லண்டன் நிகழ்ச்சிக்காக 40 நினைவாக ஆக்கப்பட்ட மெல்பர்ன் ஜூட் பிரகாஷின் பகிர்வு,
1: கணபதி அப்புவின் காலக்கணிப்பு நிகழ்ச்சியில் சிங்கள பேரணவாதத்தால் பாருங்கோ, புத்த பெருமானுக்கு நிம்மதி இல்லை சிவபெருமான் முருகனுக்கு நிம்மதி இல்லை பாருங்கோ எனும் தலைப்பிலான அவருடைய பார்வை, மேலும் கணபதி அப்புவின் இன்னும் ஒரு பதிவாக, கண்ணீரை கண்ட விசரநாய் மாதிரி இன அழிப்பு சொல் வெறுப்பு நோய் கொழும்பு இனவாதிகள் பிடித்துள்ளது என தலைப்பில் அவருடைய பார்வை,
0: மற்றும் இன்றைய செய்தியின் பின்னணியில்
1: அண்மையில் கேரளத்திலும் சமூக ஊடகங்களிலும் பிரபலமான புரட்சிகர இசைக்கலைஞரின் பெயர் வேடன், அவர் பற்றிய பதிவினை பார்ப்போம்.
0: மேலும் பெங்களூரு ஸ்டாம்பீட் உயிர்களை விட ஆசைவியின் வெற்றி கொண்டாட்டங்கள் முக்கியமா, பொறுப்பை மறந்த பிசிசிஐ கொந்தளிக்கும் மக்கள் என்ற தலைப்பிலான பதிவு, மற்றும் அண்மையில் மறைந்த சிவாஜி கணேசனுடன் நடித்த இலங்கை சினிமாவின் ராணி மாலினி பொன்சேகா பற்றிய இலங்கை ஊடகவியலாளரின் அஞ்சலி பதிவு, அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்கின்றன. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன் பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 7 முதல் 9 வரை ஒளிபரப்பாகின்றன. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் 8 வெள்ளிக்கிழமை காலை 10 சனிக்கிழமை மாலை 4 மற்றும் ஐரோப்பிய நேரங்களுக்காக இரவு வேளையிலும் மறு ஒளிபரப்பாக 24 இன்ப தமிழ் வானொலி மீண்டும் நேர்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றது. இன்றைய தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளும் இன்ப தமிழ் வானொலிக்காக சிறப்பு நிகழ்ச்சியாக மறுபதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பாகின்றது. நேர்களின் வேண்டுதலில் விரைவில் முழுமையான தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்கும் வசதிகள் விரைவிலே செய்து தரப்படும். இந்த நேரத்திலே கடந்த மே 29 19 நிறைவு செய்து 20 கால்பதிக்கும் சகோதர வானமுதம் வானொலி குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் 3ZZZ தமிழ் ஓசை வானொலி குடும்பம் நேர்கள் சார்பில் எமது நல்வாழ்த்துக்களையும் இன்னும் பல சாதனைகள் படைக்க இறை நல்லாசிகளும் உரித்தாகட்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.

0: வரலாற்றில் இவ்வாரத்தில் ஜூன் 5 அம்பாறை இக்னிகல சீனி தொழிற்சாலையில் வேலை செய்த 150 தமிழர்கள் சிங்கள காடையர்களினால் வெட்டியும் எரித்தும் கொல்லப்பட்டதன் 68ஆம் ஆண்டு நினைவு தினம். மேலும் 1987 திருமலை தம்பலகாமம் யாழ் அல்வாயில் நடந்த 2 தாக்குதல் சம்பவங்களிலே ஸ்ரீலங்கா படையினரால் பெண்கள் சிறுவர் உட்பட 42 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1989 புத்தூர் கண்டிக்காட்டில் 10 தமிழர்கள் இந்திய படையினால் சுட்டும் எரித்தும் கொல்லப்பட்டனர். June 6, 1674 சிவாஜி மராட்டிய பேரரசராக முடிசூடினார். 1711 யாழ்ப்பாணத்தில் இந்து மத சடங்குகளுக்கு ஒல்லாந்த அரசினால் தடை விதிக்கப்பட்டது. 1859 ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்து என்ற பெயரிலே புதிய மாநில பிரதேசம் நியூசவுத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. 1930 இலங்கையில் வீரசேரி நாளிதழ் தொடக்கப்பட்டது. 1958 தமிழருக்கு எதிரான இன வன்முறையில் இலங்கையில் மேலும் 5029 தமிழ் அகதிகள் கொழும்பிலிருந்து கப்பல் மூலம் யாழ்ப்பாணம் அனுப்பப்பட்டனர். 1984 இந்திய ராணுவத்தினர் அமிர்த்சரில் உள்ள பொற்கோவிலில் நடத்திய தாக்குதலில் 576 பேர் கொல்லப்பட்டு 335 பேர் காயமுற்றனர். 1985 திருமலை கந்தளாயில் 23 தமிழர்கள் இலங்கை படையினரால் சுட்டும் வெட்டியும் கொல்லப்பட்டனர். 2004ஆம் ஆண்டில் இந்தியாவில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2006 கைதடியில் கடத்தி செல்லப்பட்ட 4 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு அவர்களின் உடல் எச்சங்கள் நீண்ட நாட்களின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றும் தமிழீழ மாணவர் எழுச்சி நாளும் ஆகும். June 7 1946 இரண்டாம் உலக போர்க்காலத்தில் நிறுவப்பட்டிருந்த BBC தொலைக்காட்சி சேவை 7 பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. 1986 கிளிநொச்சியில் இராணுவத்தினரால் நடாத்திய தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட 50 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2000ஆம் ஆண்டில் கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அமைச்சர் CV குணரத்ன மற்றும் தெஹிவள மாநகர உதவி மேயர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். 2006 மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெடுங்கல் கிராமத்தில் இடம்பெற்ற கன்னிவெடி தாக்குதலில் சிக்கி 6 குழந்தை உட்பட 10 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 10 பேர் காயமடைந்தனர். 2007ஆம் ஆண்டில் கொழும்பு விடுதிகளிலே தங்கியிருந்த 400 மேற்பட்ட தமிழர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். June 8 1953 வாஷிங்டன் உணவகங்களிலே கறுப்பினத்தவர்களையும் அனுமதிக்க வேண்டும் என ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. 1992 முதலாவது உலக பெருங்கடல்களினால் கொண்டாடப்பட்டது. 1997 மாங்குளம் பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஆர்ட்லரி தாக்குதலில் 7 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டு June 8 மன்னார் வங்காளையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட தாயும் 9 வயது மகளும் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு அக்குடும்பத்தை சேர்ந்த 4 தமிழர்களும் படுகொலை செய்யப்பட்டு இராணுவத்தினால் தூக்கில் தொங்க விடப்பட்டு மிலேசத்தனமான படுகொலையின் 18ஆம் ஆண்டு நினைவு நாள். 2007ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் நியூகாசல் நகரில் இடம்பெற்ற பெருங்காற்று மற்றும் வெள்ளத்தினால் 9 பேர் உயிரிழந்தனர். வணிக கப்பல் ஒன்றும் கடலில் மூழ்கியது. June 9 1903ஆம் ஆண்டில் அனுராதபுரத்திலே இடம்பெற்ற கலவரத்தில் கத்தோலிக்க ஆலயம் ஒன்று பௌத்தர்களினால் சேதமாக்கப்பட்டு மதகுருவும் தாக்கப்பட்டார். மேலும் 40 பேர் கைதும் செய்யப்பட்டனர். 1936 யாழ்ப்பாணம் நகரசபை கட்டடத்தை இலங்கை மகா தேசாதிபதி சர் ரெஜினால்ட் எட்வர்ட் ராப்ஸ் திறந்து வைத்தார். 1979 சிட்னி லூனா பூங்காவில் சிறிய தொடருந்து ஒன்று தீப்பற்றியது 7 பேர் உயிரிழந்தனர். 1989 புங்குடுதீவில் நாட்டு பற்றாளர் சதாசிவம் அவர்கள் ஒட்டுக்குழுவால் படுகொலை செய்யப்பட்டனர். 1991 வத்தாறுமுலையில் 10 தமிழர்கள் ஸ்ரீலங்கா படையினால் சுட்டும் வெட்டியும் கொல்லப்பட்டனர். 1997 மட்டக்களப்பு வாழைச்சேனையில் 2 சிறுவர்கள் உட்பட 5 தமிழர்கள் ஆட்லரி தாக்குதலிலே கொல்லப்பட்டனர். 2005 யாழ் மிருசுவில் தமிழின பெற்றாளர் ராசையா பாலகிருஷ்ணன் இனம் தெரியாதோரால் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். June 10 1838 ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் இன்வேரல் என்ற இடத்தில் 28 ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆங்கிலேய குடியேறிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1984 தமிழீழ விடுதலை புலிகள் மட்டக்களப்பு சிறையை உடைத்து அரசியல் கைதியாக இருந்த நிர்மலா நித்யானந்தனை விடுவித்தனர். 1986 யாழ்ப்பாணம் மண்டதீவில் குருநகரை சேர்ந்த 31 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1990 இலங்கை ராணுவத்துக்கு எதிரான விடுதலை புலிகளின் 2 கட்ட ஈழப்போர் ஆரம்பித்தது. 10/6/1997 அன்று வவுனியா மாவட்டம் தாண்டிக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஜெயசிக்குரு நடவடிக்கை படைகளின் விநியோக மையங்கள் மீதான கரும்புலி தாக்குதலில் 86 விடுதலை போராளிகள் வீர சாவடைய 210 மேற்பட்ட படையினர் கொல்லப்பட்டனர். 1998 June 10 பொதுமக்கள் மீதான வெறியாட்டம் ஒன்றினை இலங்கை திரைப்படைகளும் மற்றும் விமான படையினரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டுக்கும் வள்ளிகுணத்துக்கும் இடைப்பட்ட சுதந்திரபுரம் கிராமத்திலே நிகழ்த்தியிருந்தனர். இதில் 33 பொதுமக்கள்
1: படுகொலை செய்யப்பட்டதன் 26 ஆண்டு சுதந்திரபுரம் படுகொலையின் நினைவு நாளாகும்.
0: மேலும் நாடக ஆசிரியர், நடிகர், இயக்குனர், இலக்கியவாதி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் என பல முகங்கள் கொண்ட கிரிஷ் கானட் தனது 81 வயதில் 2019 ஆண்டு ஜூன் 10 தேதி அன்று காலமானார். இவர் மரணித்த அதே தினத்தில் பிரபல நாடக கலைஞராகவும் எழுத்தாளராகவும் தமிழ் திரையுலகில் கதை வசனகர்த்தாவாகவும் நடிகராகவும் பணியாற்றி வந்த கிரேசி மோகன் அதே ஜூன் 10 தேதி காலையில் நெஞ்சுவலி காரணமாக காலமானார். ஜூன் 11 தேதி 1901 ஆண்டு நியூசிலாந்து தன்னுடன் குக் தீவுகளை இணைத்துக் கொண்டது. 1956 இலங்கையின் வடக்கே கல் ஓயாவில் சிங்கள குடியேற்றவாசிகள் நடத்திய தாக்குதலில் 150 கூடுதலான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1968 உலக தமிழ் கழகம் தேவனைய பாவனார் தலைமையிலே திருச்சிராப்பள்ளியிலே அமைக்கப்பட்டது. 1991 ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் சிறையில் அடைக்கப்பட்டார். 1994 இலங்கையில் பொறியியலாளர், கல்வியலாளர், மாமனிதர் துரை ராஜா அவர்களுடைய நினைவு தினமும், 1995 மறைந்த தமிழ் தேசிய தந்தை பாவலரேறு பெருஞ்சித்தனார் ஐயா அவர்களுடைய
1: 29 நினைவு தினமாகும்.
0: 1983 இடம்பெற்ற இனக்கலவரத்தின் பின்பே தமிழகத்தில் பெரும்பாலானவர்கள் ஈழப் பிரச்சினை குறித்து அறிந்திருந்தார். ஆனால் அதற்கு முன்னரே இதை அறிந்து உதவிகள் செய்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரில் மிக முக்கியமானவர் பாவலர் ஐயா பெருஞ்சித்தனார் அவர்கள். ஜூன் 12 தேதி 1902 ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் 4 மாநிலங்களிலே பெண்கள் பொது தேர்தலிலே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வாக்களிக்கும் உரிமையும் மறக்கப்பட்டது. 1991 மட்டக்களப்பு கொக்கட்டி சோலையில் 65 தமிழர்கள் இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டதன்
1: 33 ஆண்டு நினைவு தினம்.
0: 2003 ஆண்டில் தமிழர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்புக்கு தமிழக அரசு தடை விதித்தது. ஜூன் 12 நாள் உலகளாவிய ரீதியிலே சிறுவர் சிறுமியரை வேலை கமத்துவதற்கு எதிரான நாளாகும். இத்தினம் 2002 ஆண்டிலிருந்து ஐநாவில் உள்ள உலக தொழிலாளர் அமைப்பினால் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இச்செயற்பாடு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகவும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் அகதிகள் வாரம் எதிர்வரும் ஜூன் 14 தேதி முதல் 20 தேதி வரை அனுஷ்டிக்கப்படும். அடுத்து நினைவில் நீங்காதவர் பதிவில் மாமனசர் பேராசிரியர் துரைராசா அவர்களுடைய வீர வணக்க நாள்.
1: 11/6/2024 ஆண்டு அன்னாரது 30 ஆண்டு வீர வணக்க நினைவு நாளாகும்.
0: தேசப்பற்றோடும் மக்கள் நேயத்தோடும் மண்ணுக்கு அவர் மகத்தான சேவை ஆற்றினார். அழகையா துரைராஜா அவர்கள் முன்னாள் பேராசிரியரும் ஃபார்மர் ப்ரொஃபசர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா அண்ட் சயின்டிஸ்ட் என்ற பல பெருமையான பெருந்தகமைகளை உடைய கல்விமான். தமிழினத்தின் கல்வியில் அவரது சேவை ஒரு கலங்கரை விளக்கு. உலகத்தில் உள்ள கல்விமான்களின் மத்தியில் அவர் ஒரு அறிவு பழம். எமது மக்களின் உரிமைகள் பற்றி பேசும் போது அவர் ஒரு போராளி. அவரது கிராமத்திலோ வேட்டி கட்டிய ஒரு விவசாயி. 8 மாடிகளுக்கு மேல் கட்டிடங்கள் கட்டும் அடிப்படை தேற்றம் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் நிறுவிய கட்டிட கலை கோட்பாடு இன்று உலகில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படுகிறது. உலகின் முதல்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், போஸ்டன் அவரை மிகப்பெரிய ஊதியத்துடன் வேலைக்கு வரும்படி கேட்டபடி இருக்க அவர் தனி தமிழீழ அரசை நிறுவுவது, தமிழீழ தாய காப்பு அதன் நிமிர்வுகள் அதிக அக்கறை உள்ளவராக இருந்தார். பல நாட்கள் இரவில் அவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் தங்குவதாகவும் அங்கேயே நிலத்தில் தூங்கி விடுவதாகவும் இரவு இரவாக புதிய ஆய்வில் ஈடுபடுவதாகவும் அப்பொழுது மக்களால் பரவலாக பேசப்பட்டது. உண்மையில் அவர் தலைவரை சந்திப்பதற்காக இரவு இரவாக பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்தது பலருக்கு தெரியாது. அவர் தலைவருக்கு தாயத்தில் நேரடி ஆலோசகராக இருந்து தலைவரின் தனிப்பட்ட பாதுகாப்பு, தமிழீழ கட்டமைப்புகள் போன்றவற்றை வடிவமைத்தார். தேசப்பற்றாளர் துரைராசா அவர்கள் ஒரு அபூர்வமான மனிதர். நெஞ்சத்தில் தூய்மையும் நேர்மையும் கொண்டவர். தன்னலமற்றவர். பொது நலத்தையே இலட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர். எளிமை அவரது அழகான மாண்பு. இந்த மண் எமக்கு தந்த அறிவு ஜீவுகளில் அற்புதமானவர். இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்தவர் அவர் என்று தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் மேதகு வேயண்ணா பிரபாகரன் தனது அஞ்சலி குறிப்பிலே குறிப்பிட்டுள்ளார். ஹார்ட்லி கல்லூரியின் பழைய மாணவர் என்பதால் அக்கல்லூரியின் 175 ஆண்டு விழாவினை தானே தலைமை தாங்கி மிக சிறப்பாக நிகழ்த்தியிருந்தார். மனதை விட்டகலாத மாமேதை துரைராசாவின் மரணத்துக்கு தமிழீழ தேசம் அதி உச்ச போர்ப்படை மரியாதை அவருக்கு கொடுத்தது. அந்த இறுதி ஊர்வல ஒளிநாடாவில் முன் வரிசையில் உடலை சுமந்தபடி கண்கலங்க பொட்டு அம்மா நடந்து வருவதை இன்றும் காணலாம். மாமனிதர் என்ற விருது வழங்கப்பட்ட அனைவரும் சுயாதீனமாக தமிழினத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் மீட்பதற்காகவும் பாடுபட்டவர்களாகவும் தமது வாழ்வை பற்றியோ உயிரை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் நேர்மையாகவும் உண்மையாகவும் உறுதியாகவும் இறுதி வரை உழைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருந்தது. இவரை கௌரவிக்கும் முகமாக தேசிய தலைவர் இவருக்கு மாமனிதர் பட்டம் வழங்க வழங்கி கௌரவித்தார். ஈழ வரலாற்றிலேயே முதன் முதலாக மாமனிதர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பேராசிரியர் ஈழமரவர் அழகியா துரைராஜா அவர்களுக்கே ஆகும். அடுத்து 2004 எம்மொழி செம்மொழி என அங்கீகாரம் பெற்ற தினம் June 6 தமிழ் மிக பழமையான மொழி, அதை நியூன்ஸ் என்றும் சொல்லலாம். அது மட்டுமல்ல நிறைய சொல்வளம் நிறைந்த மொழி, மற்ற மொழிகளிலே இல்லாத அளவுக்கு இலக்கியங்களை பெற்ற மொழி. தமிழில் பக்தி இலக்கியங்களே நிறைய இருக்கின்றன. தமிழ் மொழியை அழிப்பதற்கு பல முயற்சிகள் பல காலகட்டங்களிலும் நடந்துள்ளன. அது பெற்றுள்ள இலக்கியங்களாலும் பழமையாலும் இனிமையாலும் இன்றும் என்றும் இளமையோடு தமிழ் திகழ்கின்றது. தமிழ் வாழ்க வளர்க வெல்க இவ்வாறு கூறியது ஒரு தமிழ் அறிஞர் அல்ல, ஜப்பானிய மொழியிலே பேராசிரியர் ஹிரோஷி ஜமாஷிட்டா. இதே போன்று மனித இனத்துக்கு தமிழ் மொழி ஒரு பொக்கிஷம் என்று ரஷ்ய பல்கலைக்கழக தமிழ் அறிஞர் அலெக்சாண்டரின் கருத்தும் கூறியுள்ளார். தமிழ் திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மையான மொழிகளில் ஒன்று செம்மொழியாகும். இந்திய, இலங்கை, மலேசிய, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிக அளவிலும் ஐக்கிய அரபு அமீரகம், தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், பிஜி, டினியூனியன், ட்ரினிடாட் போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் தமிழ் பேசப்படுகின்றது. 2019 புள்ளி விவரப்படி உலகம் முழுவதிலும் 8.4 crore, அதாவது 84 million மக்களால் பேசப்படும் தமிழ் ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டும் பேசும் மக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே 18th இடத்திலும் உள்ளது. 2500 மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாகும். பள்ளி குழந்தைகள் சிறு வயதில் கற்கும் அகர வரிசையான ஆத்திசூடி 1000 முன்னர் இயற்றப்பட்டது. திருக்குறள் ஏறத்தாழ 2000 முன் இயற்றப்பட்டது. தமிழ் மொழி செம்மொழியாக June 6, 2004 அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரு மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் அந்த மொழி 1000 பழமையானதாக இருக்க வேண்டும். அந்த மொழியின் தொடக்க கால இலக்கியங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்ற வரையறைகள் உண்டு. அதன் அடிப்படையில் 2004 June 6 தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுநிலைமை, தாய்மை பண்பு, பண்பாட்டுக்கலை, அறிவு, பட்டறிவு, வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமில்லா தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை, மொழி கோட்பாடு போன்ற தகுதிகளை பெற்றால் மட்டுமே செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்திய ஒன்றிய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான். எடுத்துக்காட்டாக பள்ளி குழந்தைகள் சிறுவயதிலே கற்கும் அகர வரிசையான ஆத்திசூடி 1000 முன் இயற்றப்பட்டது. திருக்குறள் ஏறத்தாழ 2000 முன் இயற்றப்பட்டது. உலகின் பழமையான செம்மொழிகளாக தமிழ், சமஸ்கிருதம், ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன், சீனம் ஆகிய 6 மொழிகள் அறியப்படுகின்றன. பிற திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு ஆகிய மொழிகள் வடமொழியின் துணையின்றி தனித்தியங்கும் வல்லமை கிடையாது. அம்மொழிகளின் வடமொழியினை நீக்கிவிட்டால் அம்மொழிகள் உயிர் அற்றதாகிவிடும். வடமொழியின் அடிப்படையிலே அவை கட்டப்பட்டுள்ளன. திராவிட மொழிகளில் தமிழ் மட்டும்தான் வடமொழியின் துணையின்றி தனித்து இயங்க வல்லது. வாயினால் எழுப்பப்பட மொழியை செவி வழி பெற்று மூளையில் கருத்தாக பதிவதும், கைகள் தீட்டும் கிருக்கல்களை கண்களால் கண்டு கருத்தாக மூளையில் பதிவதும் ஆகும். இந்த ஒளி மற்றும் கிருக்களை மூளையில் அர்த்தமுள்ள கருத்துகளாக பதியும் முறையை மொழி என்கின்றோம். இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சிந்தனைகள் உருவாகின்றது. மொழிகள் பதிவிக்கும் கருத்துக்களை பொறுத்து மனித சிந்தனைகளும் வேறுபடுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தமிழர் பண்பாடு கலாச்சாரம் என்பது தமிழ் மொழியால் பதியப்பட்ட கருத்துக்களினால் உருவான சிந்தனை தொகுப்பு. தமிழ் மொழி மறைந்தால் அதனுடன் தமிழர் பண்பாடும் கலாச்சாரமும் மறைந்துவிடும் என்று சொல்வதும் இதன் அடிப்படையிலேயே.

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

0: வணக்கம். அடுத்ததாக, கடந்த ஜூன் 1st யாழ் நூலக எரிப்பு சம்பந்தமாக பல பதிவுகளுக்குள் நேர் ஒருவர் அனுப்பி வைத்த நான் யாழ் நூலக வாயிலில் உள்ள சரஸ்வதி பேசுகிறேன் எனும் வணக்கம் லண்டன் நிகழ்ச்சிக்காக 40th நினைவாக ஆக்கிய மெல்பர்ன் ஜூட் பிரகாஷின் நினைவு பகிர்வு.
1: வணக்கம் உறவுகளே, நான் தான் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் வாயிலில் இருக்கும் சரஸ்வதி சிலை பேசுகிறேன். என்னை கட்டாயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏனென்றால் யாழ்ப்பாணம் வார சிங்கள சுற்றுலா பயணிகள் தொட்டு வெளிநாட்டில இருந்து வார எங்கட சனம் வரை எனக்கு முன்னால நின்றுதான் செல்ஃபியும் படமும் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறவே. 1981 முதலாம் திகதியை நாங்கள் மறக்கவே இயலாது. நீங்கள் மறந்தாலும் என்னால் மறக்க முடியாது. அன்றைக்கு அந்த அறுவானுகள் செய்த அநியாயம் எங்கள் இனத்தின் அறிவு கருவூலத்தையே நாசமாக்கின நாள், எங்கள் வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு சூக நாள், தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கியமான நாள் ஜூன் 1, 1981. அந்த நாளில் தான் சிங்கள இனவாதம் நிர்வாண கோலம் கொண்டு வெறியாட்டமாடி அரிய புத்தகங்களோடு ஒரு அருமையான நூலகத்தை எரித்து தனது தமிழின படுகொலை நோக்கத்தை பறையறிவித்த நாள். 1981 மே மாத இறுதியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பதற்ற நிலை உருவாக இருந்ததை நூலகத்திற்கு வந்து போவோர் கதைப்பதிலிருந்து அறிந்து கொண்டேன். தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட மாவட்ட அபிவிருத்தி சபைக்கான தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் ஆளும் UNP கட்சிக்கு ஒரு ஆசனத்தையாவது வெல்ல வைத்து தமிழர் விடுதலை கூட்டணி அனைத்து ஆசனங்களையும் வெல்வதை தடுக்க இரு சிங்கள இனவெறி அமைச்சர்களான காமினி திசாநாயக்கவும் சிரில் மத்யூவும் காடையர்களும் குண்டர்களும் அடங்கிய பரிவாரங்களுடன் வந்து யாழ்ப்பாணத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள் என்று சனம் கதைத்தது காதில் விழுந்தது. தமிழர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்ற வெறியோடு திசாநாயக்கவும் மத்யூவும் யாழ்ப்பாணத்திற்கு யாழ் தேவையில் வந்திறங்கினார்களா. தென்னிலங்கையில் இருந்து வந்திருந்த அமைச்சர்களின் காடையர்கள் துரையப்பா விளையாட்டரங்கில் தான் தங்கியிருப்பதை நான் இருந்த இடத்திலிருந்து பார்க்க கூடியதாக இருந்தது. காமினியும் சிறிலும் பிரதான வீதி முடக்கத்தில் இருந்து வாடி வீட்டில் தங்கினவையா. இரவில் துரையப்பா விளையாட்டரங்கில் ஒரே குடியும் கும்மாளமும் தான். காடையரோடு ஆமிக்காரன்களும் போலீசும் சேர்ந்து யாழ் நகரத்தில் அட்டகாசம் செய்துவிட்டு இரவில் கூத்தாடுவதை 2 பார்த்து கொண்டிருந்தேன். ஜூன் 1, 1981 அன்று துரையப்பா விளையாட்டரங்க பக்கம் மதிலுக்கு மேலால பாய்ந்து வந்த சிங்கள காடையர்கள் ஃபாதர் லோங்கின் சிலையை தாண்டி என் அருகில் வரும்போது 10 இருக்கும். பொது நூலக வாயிலின் காவல் கடமையிலிருந்து காவலாளி அரேணி திரையில் இருந்தார். சிங்களத்தில் கத்தி சிரித்து கொண்டு வந்த கூட்டத்தை பார்த்து டோர்ச் அடித்த காவலாளியை காடையர் கூட்டம் அடித்து கலைத்தது. காடையர் கூட்டத்தில் சீருடை அணிந்த போலீஸ்காரன்களும் இருந்ததை அப்பதான் கவனிச்ச யாழ் நூலகத்தின் காவலாளி சுப்பிரமணிய பூங்கா பக்கம் தலை தெறிக்க ஓட நிறை வெறியில் இருந்த அறுவான்கள் நூலகத்தின் பிரதான கதவை அடித்து திறந்தார்கள். முன் கதவை உடைத்து திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த சிங்கள காடையர்களும் போலீஸ்காரன்களும் புத்தகங்களையும் அரிய ஓலைச்சுவடிகளையும் அள்ளி கொண்டு வந்து நடு கட்டிட விராந்தையில் போடுவதை பார்க்க எனக்கு நெஞ்சம் பதை பதைத்தது. கிழக்கு பக்க கட்டிடத்தில் இருந்தும் மேற்கு பக்க கட்டிடத்தில் இருந்தும் ஓடி ஓடி பெருமதியான புத்தகங்களை அள்ளி கொண்டு வந்து நட்ட நடுவில் கொட்டினார்கள். புத்தகங்களை கொண்டு வந்து கொட்டி என்ன செய்ய போகிறார்கள் என்று நான் ஏங்கி நிற்க ஒருத்தன் நெருப்பு பெட்டியை எடுத்து நெருப்பு பற்ற வைத்தான். புத்தகங்களை நெருப்பிட்டு கொளுத்திவிட்டு வெளியே ஓடி வந்த காடையர் கூட்டம் எனக்கு முன்னால் பைலா பாட்டு பாடி ஆடத் தொடங்கியது. இருந்தால் போல கிழக்கு பக்க கட்டிடத்தில் நெருப்பு பிரவாகம் எடுத்தது. காக்கி கழுசான் அணிந்து ஒருத்தன் கையில் பெட்ரோல் கேனோடு கிழக்கு பக்க கட்டிட பக்கத்தில் இருந்து மேற்கு பக்கமாக ஓடிய சிறிது நேரத்தில் மேற்கு பக்க கட்டிடத்தையும் தீச்சுவாலிகள் சூழத் தொடங்கியது. தீயில் கருகிக் கொண்டிருந்த யாழ் நூலகத்தின் குவி மாடத்தின் கண்களுக்கு யாழ் வாடி வீட்டு வாசலில் நின்று நூலகம் எரிவதை பார்த்து ரசித்த காமினி திசாநாயக்கவையும் ஸ்ரீல் மத்யூவையும் தெரிந்திருக்கும். யாழ்ப்பாண நூலகம் எரிந்ததை அறிந்த தாங்குணா அதிர்ச்சியில் ஃபாதர் டேவிட் கொழும்பு துறையில் இருந்த அவரது செமின்ட்ரியில் மாரடைப்பு வந்து இறந்து போனார். 35 மேற்பட்ட மொழிகளை அறிந்திருந்த உலக பிரசித்தி பெற்ற மொழியியல் அறிஞரான தனிநாயகமடிகளாரின் ஆராய்ச்சி களமாக யாழ்ப்பாண நூலகமே திகழ்ந்தது. இன்று இன்னும் யாழ்ப்பாண நூலகம் ஒரு காட்சி பொருளாகவும் சுற்றுலா தளமாகவும் மாறிவிட்டதோ என்று நினைக்க நினைக்க நெஞ்சு வலிக்கிறது. நூலக எரிப்பு நடந்ததற்கான எந்த வரலாற்று தடங்களுமே இல்லாத இடத்தில் வெளிநாட்டு தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த நூலகம் புத்தகங்களோடு சேர்த்து எரிக்கப்பட்டது என்று ஆங்கிலத்தில் விளக்கம் கொடுக்க அந்த மழலைகள் அதே ஆங்கிலத்தில் ஏன் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்று கேட்க எங்கட பழைய தலைமுறை நாங்கள் ஏன் உயிரையும் வியர்வையையும் உழைப்பையும் விதைத்து விடுதலைக்காக போராடினோம் என்று விளக்கம் சொல்ல தொடங்குவினோம். என்னை கேட்டால் நூலகம் எரிக்கப்பட்டது பற்றிய ஒரு நினைவு சின்னம் கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும். வரலாற்றை யாரும் பூசி மெழுகியலாது. அதே நேரம் அந்த காலத்தில் தமிழர்கள் கல்வியில் அடைந்திருந்த உச்சத்தின் வெளிப்பாடாய் திகழ்ந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தை மீண்டும் கட்டி எழுப்பியது போல தமிழினம் மீண்டும் கல்வியில் முன்னுக்கு வர வேண்டும். கல்வி தரவரிசையில் 7-8 இடங்களில் இருக்கும் கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் முதல் 2 இடங்களை பிடிக்க வேண்டும். அப்ப நான் போயிட்டு வரேன் என்ன. வணக்கம் லண்டனுக்காக எழுத்தாக்கம் யூ பிரகாஷ்.

0: சமூக அறிவித்தல்கள். முதலில்
1: விக்டோரியா தமிழ்ச்சங்கம் பெருமையோடு வழங்கும் முத்தமிழ் விழா 2026 இயல் இசை நாடகம் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் சிலுமியை கொண்டாடுவோம் வாரில். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி உஷாந்தினி ஸ்ரீ பத்மநாதன் ஆசிரியையின் மாணவர்கள் வழங்குகின்ற பரதநாட்டிய நடனம், திரு அகிலன் சிவானந்தன் ஆசிரியரின் நெறிப்படுத்தலில் தமிழிசை, திருமதி லக்ஷன்யா சித்தார்த் ஆசிரியையின் மாணவர்கள் வழங்குகின்ற கிராமிய நடனம், உள்ளூர் கலைஞர்களின் படைப்பிலே உருவான நாட்டுக்கூத்து மேதகு வேந்தன் ஆகிய நிகழ்ச்சிகளும், முத்தமிழ் விழா போட்டிகளிலே முதல் பரிசு பெற்ற மாணவர்களின் நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 9 வரை. அனுமதி இலவசம். இடம் விக்டோரியன் தமிழ் கம்யூனிட்டி சென்டர், இலக்கம் 40/44 லோன்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டானினோ, விக்டோரியா 3177. மேலதிக விவரங்களுக்கு தேவா 04323312032, உதயா 04330332932, மயூரன் 04004151105.
2: Global Tamil Welfare Vision வழங்கும் Global Tamil Musical Night. சமூக கலாச்சார விழுமியங்களோடு ஒரு இனிய இசை மாலை. 2026 ஜூன் 20 மாலை 6 டாண்டினோங் VTCC பால்மேரா மண்டபத்தில் இரவு விருந்துடன் இசை விருந்து. இலங்கையில் வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அங்க வீணர்களுக்கான உதவிக்காகவும், யுத்தத்தினால் பாதிப்படைந்த குடும்ப ஓய்வூதிய திட்ட அறிமுகமும் இந்த நிகழ்வின் மூலமாக இடம்பெற இருக்கிறது. டாண்டினோங் ஈசி கேஷ் பவுண்ட் ஷாப் ஆதரவில் குளோபல் தமிழ் மியூசிக்கல் நைட். தொடர்புகளுக்கு 0404354811, 0452424282, 0414185348, 0421-240-611, globaltamilwelfarevision.com.
0: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 மேலாக மெல்பர்ன் வானலைகளினோடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும், தாயகத்து நிலவரங்களையும், உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு, மேலும் எமது 1 ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 சந்தா 16 வெள்ளிகளும், மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கு அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 04373732240 திரு ரமேஷ் அவர்களை 04141835348 திரு டொமினிக் அவர்களை 04048012104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும். இத்துடன் 3000 தமிழ் ஓசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
3: தியாய் பொன் சுகுமாரனுடைய நினைவு தின பகிர்வாக, அவர் மாணவர் பருவத்திலேயே மாணவர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக, குறிப்பாக தரப்படுத்தலுக்கு எதிராக நடத்திய போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவர். அப்பொழுது நாங்கள் பாடசாலை மாணவர்களாக இருந்தோண்டு அவருடைய தலைமையிலே பல ஊர்வலங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்கின்றோம். பரதநாடு மடத்திலிருந்து பாத யாத்திரை போல யாழ்ப்பாண நகரம் வரை சென்றிருக்கின்றோம். பாடசாலைகள் தோறும் பிரச்சார கூட்டங்களை நடத்தி பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டியிருக்கிறார்கள். பல்லடத்துறை சம்பரா கல்லூரியிலே நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நடத்திய பிரசார கூட்டத்திலே தமிழ் மாணவர் பேரவையைச் சேர்ந்த சத்யசீலன் தலைவர், அதே போல அரியரங்கம், தியாகி சிவகுமாரன் போன்றவர்கள் பங்கு பற்றிய கூட்டத்திலே ஆயுத போராட்டத்துக்கு ஆயுதம் என்று கேட்ட பொழுது எங்களுடைய மாணவர்களே ஒருத்தரை காட்டி இவர் காட்டியிருக்கின்ற சீக்கோ வாட்சு உங்களுக்கு எப்படி வருகின்றது, கள்ள கடத்தல் மூலம் வருகின்றது, அதுபோல நாங்கள் கொண்டு வர முடியும் என்று தியாகி சிவகுமாரன் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு மாணவர் பருவத்திலே நாங்கள் எவ்வளோ அவர் தமிழாட்சி மாநாட்டிலே தொண்டராக கடமையாற்றிய பொழுது இந்த படுகொலைகள் அவரை உருக்கிய தொடர்ந்தால் ஏஎஸ்பி சந்திரசேகரா ஜீப் மீது வெடிகுண்டை வீச்சு தாக்கு நடத்த முயற்சிப்பட்டார். அதே போல யாழ்ப்பாண மாநகர மேயராக இருந்த அல்பன துரைப்பாவை வெடிகுண்டு காரணம் தாக்க முற்பட்டார். இவ்வாறு பல தடவைகள் கைது செய்யப்படுவதாக இருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு செல்ல முற்பட்ட பொழுது அவர் ஏமாற்றப்பட்டு அந்த பணத்தை தடுத்து வேண்டிவிட்டு மயிலே சேர்ந்த ஒரு அன்பர் ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே தான் அவர் கொல்லப்படுவதற்கு ஒருவார் முன்னர் எங்களை வேலூடுத்துறையிலே சந்தித்து தனக்கு நேர்ந்த ஹரியை சொல்லி நான் அப்படியாவது இந்தியா போக போகின்றேன் என்று நாங்கள் சொன்னோம். வேலூடுத்துறையிலே கடத்தல் படகுகள் மூலம் உங்களை அனுப்பி வைக்கிறோம். கடத்தல் படகுகளுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, யாரிடமும் கட்டணம் அறவிட மாட்டார்கள். ஒரு சின்ன கைப்பாசல் என்று சொல்வார், அதை எடுத்துட்டு போக முடியும். பெரிய பாசல் அது பணம் கட்ட வேண்டும் இல்லையாவது தான் தனியாக போக போகின்றேன் என்று சொல்லி பிடிவாரமாக இருந்தபொழுதுதான் அவரை தங்க வைத்து உணவு எடுத்து கொடுத்து அனுப்பி வைத்தோம். ஆனால் ஒரு வாரத்தில் அவர் சேட்டடைந்து வீரமரம் அடைந்தார் என்ற செய்தி கிடைத்தது. இவ்வாறு ஒரு அப்பற்ற போராட்ட உணர்வு மிக்க தியாகி இழப்பு ஒரு பெரிய பாரிய இழப்பாகும். முதலாவது நாள் அவர் இறந்து 5ஆம் தேதியே இறந்தார் என்றால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மரணக்கிரியை நடைபெற்று சுமார் 200-300 பேர் தான் கலந்து கொண்டிருப்போம். ஆனால் 7ஆம் தேதி நடைபெற்ற மரணக்கிரியின் பொழுது பல 10,000-கணக்கிலே மக்கள் கலந்து கொண்டார்கள். முதல் தடவையாக பெண்கள் மயானத்துக்கு வந்து திரண்ட ஒரு சம்பவமாக அதை பார்க்க முடியும். அவருடைய அந்த சவப்பட்டியை காருக்கு மேலே செங்குத்தாக தலைவர்கள் அவருடைய ஐயா சுசபையா என்ன போன்றவர்கள் தூக்கி பிடித்து மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த இறுதிக்கிரியைகள் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதே போல தந்தை செல்வா அவர்கள் தியாகி சிவபானுடைய முதலாவது ஆண்டு சிலை திறப்பு விழாவிலே கலந்து கொண்டார். அண்மையிலே அமெரிக்காவிலே காலமான முத்துக்குமார் சாமி அவர்கள் தம்பித்துறை நீதவான் ஓய்வு பெற்ற நீதவான அந்த சிலையை திறந்து வைத்தார். காசியான் தலைமையில் நடைபெற்றது. 75ஆம் ஆண்டிலே மேல 10,000-கணக்கிலே மக்கள் கலந்து கொண்ட ஒரு புரட்சிகரமான சிறப்பு விழாவாக இருந்தது. இது 4வது சிலை. உடைக்க உடைக்க எழுபோம் என்பதை போல தியாகி சிவபானுடைய சிலையாக என்று எழுந்து நிற்கின்றான். அவருடைய அந்த உயர்ந்த லட்சியமும் ஒரு பண்பு இன்றைக்கு அதை நிலைமைக்கு வைத்திருக்கிறது. முதலாவது உயிர் தியாகமாக தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தியாகி பொன் சிவபானுடைய சரித்திரம். தந்தையார் ஒன்னுக்கும் தாயார் அன்னலட்சுமிக்கு பிறந்த தியாகி சிவகுமாரன் ஒரு வரலாற்றிலே ஒரு மயில் கல், ஒரு திருப்பு முறை என்று கூற முடியும். அவருடைய நினைவு நாளை நாங்கள் தொடர்ந்து ஓட்டி பேணி பாதுகாத்து அதை கட்சி வேதங்கள் இயக்க வேதங்கள் இல்லாமல் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேணவா. அதை எதிர்கால சந்ததி கடைபிடிப்பதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு ஒரு எங்களுடைய விடுதலை உணர்வுகளை வரலாறுகளை ஊட்டி செல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
4: இன்றைய செய்தியின் பின்னணியில்,
5: இன்றைக்கு இலங்கை அரசியல் வட்டாரத்துல பரபரப்பாக பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது. அவையில் அமைந்ததை ஒண்டு ஒண்டா சொல்றேன். முதலாவது, இந்த குண்டு தாக்குதல் எந்தெந்த இடங்கள்ல நடத்தப்படும் அதை குறிச்சு கொடுத்த நபர் ரிசிக்கி இருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, இப்ப கைது செய்யப்பட்டு வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சுரேஷாலதானாம். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, ஏப்ரல் 21ஆம் தேதி இந்த குண்டு தாக்குதல் நடைபெறத்துக்கு சரியா 3 கிழமைகளுக்கு முன்னுக்கு இந்த சுரேஷாலவால 5 பேரை கொண்ட ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்குது. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா, இலங்கையில எந்தெந்த தேவாலயங்கள்லாம் அதிகமான மக்கள் கூட்டம் சனக்கூட்டம் வருகுதுன்றத கணக்கெடுத்திருக்கிறார்கள். அதை வச்சுக்கொண்டு கொழும்பு பகுதிகளில் எந்த தேவாலயத்தில் அதிகமாக மக்கள் கூடுகிறார்களோ அங்கதான் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதை முழுக்க முழுக்க திட்டமிட்டு குறித்து கொடுத்தது இந்த சுரேஷாலதான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதன்படி இந்த சுரேஷாலவால் அமைக்கப்பட்ட அந்த 5 பேரை கொண்ட குழுவில ஒருவர் இப்ப பாணந்துற பகுதியில் இருக்கிறதாகவும் அவர் இந்த சகல விடயங்களையும் ஒத்துக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த விடயத்தை இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த சுரேஷால செய்திருக்கக்கூடிய சகல குற்றங்களும், அதாவது இந்த தீவிரவாதிகளோட தொடர்பு வைத்திருந்தது, அவர்களை இந்த ராணுவ புலனாய்வு பிரிவில் வச்சு பாதுகாத்தது, அது மட்டும் இல்லாம இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில செயற்பட்டது என்று சொல்லி பலவிதமான குற்றங்கள் இப்ப சுரேஷாலவுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கான சாட்சிகள் இப்ப போதிய அளவு கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதால இந்த சுரேஷால தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இப்ப நான் சொல்ல போகிற இந்த செய்தியை நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கள். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி கால பகுதியில சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்குது. இப்ப நாங்கள் பார்க்கிற இந்த தவறுதலாக பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது போல திட்டமிட்டே பல மில்லியன் கணக்கான டாலர்கள் அனுப்பப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த 2023 ஆண்டு அந்த வருடத்துல கிட்டத்தட்ட 105 மேற்பட்ட போலியான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த நிறுவனங்களை உருவாக்கி போட்டு அவை எல்லாத்துக்கும் இறக்குமதிக்கான அனுமதிகளை வழங்கி அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வெளிநாட்டுகள்ல இருந்து இலங்கைக்கு பொருட்கள் இறக்குமதி செய்ய போறோம், அதற்கான பணத்தை நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம் என்று சொல்லி இலங்கையில இருந்து ஒரு தடவை 42 மில்லியன், 43 மில்லியன் என்று சொல்லி பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இலங்கையில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆனா போன எந்த பணத்துக்குமே ஒரு பொருள் கூட இலங்கைக்கு திரும்பி வரையலையாம். என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த பணங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு 2-3 மாத காலத்துல அந்த நிறுவனங்களை இழுத்து மூடி இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிறுவனம் 2 நிறுவனம் இல்ல, மொத்தமாக 105 நிறுவனங்கள் செயற்பட்டிருக்குது. இந்த 105 நிறுவனங்களின் ஊடாக பல மில்லியன் கணக்கான டாலர்களை கணக்கெடுக்க முடியலை என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் பார்க்கிற இந்த NDB வங்கியில நடந்த பணப்பரிமாற்றம், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பணப்பரிமாற்ற தொகை 13 பில்லியன் ரூபாய்களும் இதே வழியில தானாம் இலங்கையில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்குது. 2022 கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்த பிறகு, ரணில் விக்ரமசிங்கவனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்குது. இப்ப இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளின் பிரகாரம் மொத்தமாக 105 நிறுவனங்கள் இதற்குள்ள சிக்கி இருக்கிறார்கள். அதை பதிவு செய்திருக்கக்கூடிய நபர்கள் என்று சொல்லி 55 செயலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த சகல பணங்களுமே இலங்கையில இருந்து 50 வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இவை எல்லாத்தையுமே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தான் வெளியில விட்டிருக்கிறார். இது யாருக்கு சொந்தமான பணம், ஏன் அது இலங்கையிலிருந்து மிக அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்குது என்று சொல்லி உடனடியாகவே ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய தலைமையில ஒரு விசேட விசாரணை பிரிவு அமைக்கப்பட்டு இப்ப துரித கதியில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குதாம். இதற்குள்ள என்ன சிக்கல் இருக்குது என்று சொல்றாரு சொன்னா, இந்த பணங்கள் எல்லாமே நாங்கள் நிக்கிறது போல மிக சுலபமான வழிகளில் அனுப்பி வைக்கப்படையில மொத்தமாக 2906 தடவைகள் இந்த பணப்பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கலாம். அதாவது இலங்கை வங்கிகள்ல மொத்தமாக 15 வங்கிகளை பயன்படுத்தி கொண்டு 2906 தடவைகளாக இந்த பணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம். அப்ப இது ஒரு மிகப்பெரிய விசாரணை நடவடிக்கை என்றும், இதற்காக இப்ப சகல ஏற்பாடுகளுமே துரித கதியில செய்யப்பட்டு ஒரு முறையான விசாரணை இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கையினுடைய பணங்கள் எங்க போயிருக்குது, ஏன் இந்த தட்டுப்பாடுகள் எல்லாமே நிலவுறதுன்றதுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரணங்களுமே வெளிவந்து கொண்டிருக்குது. என்ன நடக்க போகுது, இதற்கு பின்னணியில யார் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென் மாகாணத்தினுடைய முன்னாள் அமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு தனக்கு கீழே இருந்த நிறுவனங்கள்ல மில்லியன் கணக்கான ரூபாய்கள் மோசடியில ஈடுபட்டிருக்கிறார். ஒரு குற்றம் 2 இல்ல, பல குற்றச்சாட்டுகள் செய்யப்பட்டிருக்குது. இதன்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்ததுக்காகவும் அதே போல அரச நிதிகள்ல மோசடி செய்ததுக்காகவும் இன்றைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படாம வருகிற 12 வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இப்ப நடைபெற்ற விசாரணைகள் எல்லாமே மிக விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த சுரேஷால தாக்கல் செய்த மனுவும் விசாரணைக்கு வந்தது. இதுல என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னா, இப்ப இந்த அரசாங்கம் என்ன கைது செய்து இலங்கையுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வைத்திருந்து என் மேல துன்புறுத்தல்களை மேற்கொண்டிருந்தவர்கள், நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் என்று என் மேல சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டதாக இந்த சுரேஷாலவனுடைய தரப்பால நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி இன்றைக்கு அந்த மனுவினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த சுரேஷால தன்னுடைய கணனி அதே போல தொலைபேசி சம்பந்தப்பட்ட தரவுகளை இன்றைக்கும் தெரியலையாம். இந்த கணனியையும் தொலைபேசியையும் அவர் மறைத்து வைத்திருக்கிறதாகவும் அதற்கான கடவுச்சீட்டுகளோ அது எங்க இருக்குது என்று சொல்லி எந்த விடயத்தையுமே இந்த சுரேஷால சொல்லலையாம். ஏன் என்று சொன்னா, இந்த கணனியும் அவருடைய தொலைபேசியும் புலனாய்வு துறையினுடைய கைகளுக்கு சிக்கினா இதற்கு பின்னணியில இலங்கை அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. இதாலதான் சுரேஷால அதை மறைச்சு வச்சிருக்கிறதாகவும், அதே போல இந்த சுரேஷால இப்ப இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சது எல்லாமே இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு தடைகள் விதிக்கப்பட்ட பிறகு, இந்த வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பிறகுதான். அதற்கு முன்னுக்கு அவருக்கு எந்த வருத்தமுமே இல்லை. ஆனா மிக அதிசயமாக கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பிறகு இவருக்கு இந்த உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குது. ஆக இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுகிறது என்று சொல்லி இலங்கையினுடைய அரசு தரப்பால நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. இருந்தாலும் நீதிபதி என்ன உத்தரவிட்டிருக்கிறார், இந்த சுரேஷால மேல சித்திரவதைகளை மேற்கொண்டிருந்தா அது தப்பு, இதுக்காக 5 கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசேட மருத்துவர் குழாம் நியமிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலேயே, இப்ப சுரேஷால அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த வைத்தியசாலையிலேயே அவருக்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு இவர் உண்மையிலேயே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இருக்கிறாரா, இல்லாட்டி இவர் இப்ப பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி ஒரு பூர்ணமான விசாரணை நடத்துமாறும், இதற்கான அறிக்கையை அடுத்த அமர்வு ஜூலை மாதம் 1ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த சுரேஷ் ஆலவை இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து தப்ப வைக்கிறதுக்காகவும், அதே போல அதுல இருந்து இந்த கோட்டாபாய ராஜபக்ச மகிந்தவை காப்பாற்றுறதுக்காக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது. இருந்தாலும் எல்லாமே தவிடுபொடியாகி கொண்டிருக்குது. இன்றைக்கு இந்த சுரேஷ் ஆலவுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட கொழும்பு கோட்டையில நடத்தப்பட்ட அந்த போராட்ட முகாம் இன்றையோட கலைந்து செய்திருக்குது. இதை போலீசார் கலைக்கையில, இலங்கை அரசாங்கம் கலைக்கையில, சிங்கள மக்களே இதை கலைச்சிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போராட்டத்துக்கு எதிராக அங்க சிங்கள மக்கள் குழும தொடங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பில் இன்னைக்கு பல்வேறு காணொலிகள் வெளியாக இருந்தது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த விமல் வீரவம்ச, அதே போல உதயன் கம்பம்பிலு என்று சொல்லி இவர்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த போராட்டம் எல்லாமே பொய்யானது, இவர்கள் குற்றவாளிகளை தப்ப வைக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி சிங்கள மக்களாலேயே அங்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தப்பட்டு இன்றையோட அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே விறுவிறுப்பாக பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. கூடிய விரைவில் இந்த கோட்டாபாய மகிந்த தரப்புக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்கப் போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் இப்ப நடைபெறுகிற விசாரணைகளை பற்றியும் இலங்கை அரசியல் வட்டாரங்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.
6: முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான தீர்ப்பு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 16 வருஷ கடூழிய சிறை தண்டனை, சாதாரண சிறை தண்டனையும் கிடையாது, சிறையில் கொடுக்கிற வேலைகளை செய்து கொண்டு 16 வருஷங்களும் அவர் சிறையில் கழிக்க வேண்டியிருக்கும். இந்த வழக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது, இதுக்கு முதல்ல 2 தடவை வந்து பிற்போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு அந்த வழக்குக்கான தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முகமது மிஹால் வந்து அறிவிக்கிறார். இதில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 4 வழக்குகளையும் அவர் குற்றவாளி என்று சொல்லி நீதிமன்றம் சந்தேகத்துக்கிடமா இல்லாத முறையில் வந்து அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 4 வழக்குகள் தலா 4 வருஷங்கள் அடிப்படையில் 16 வருஷ கடூழிய சிறை தண்டனைய முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன வந்து எதிர்நோக்கி இருக்கிறார். இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு வெளிக்கட சிறைச்சாலைக்கு அவர் கூட்டி போகப்பட்டிருந்தார். மேன்முறையீடு செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் அவருக்கு இருக்கு. ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் வெளிக்கட சிறையில இதே மாதிரியான குற்றச்சாட்டை எதிர்நோக்கி அது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வசதிகளோடையும் வாகனங்கள், போலீஸ் பாதுகாப்புன்னு கொண்டு சொல்லி ஒரு காலகட்டத்தில் தனக்கு நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு வெளிக்கட சிறைச்சாலைக்கு கைவிலங்கு போடப்பட்டு கூட்டி போகப்பட்டிருக்கிறார். இனி கைதி என்ற அடிப்படையில் தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற நபர் என்ற அடிப்படையில் 16 வருஷங்களையும் வெளிக்கட சிறையில் வந்து அவர் கழிக்க வேண்டி இருக்கும். 2006 காலகட்டத்தில் அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய தலைவர் என்ற பதவிக்கு வந்து அவர் நியமிக்கப்படுறார். மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளை கூப்பிடுறாரு. தேசிய அபிவிருத்தி லோத்தர் சபையில இருந்து அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்றாரு, நாங்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்து லோத்தர் சபைக்கு வாகனங்களை வாடகைக்கு வாங்க வேண்டியிருக்கு, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, சில நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லி சில நேரங்கள் அவருக்கு நெருக்கமான நபர்களுடைய நிறுவனங்களை இருந்திருக்க முடியும். அந்த காலகட்டத்தில் வாகனங்களை பெற்றுக்கொள்றதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதிகாரிகளை கூப்பிட்டு அழுத்தம் விடுத்து இவர் வந்து நடைமுறையை மாற்றி அந்த
7: தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் சில அரசு உத்தியோகத்தர்களும் வந்து இந்த வழக்கில் சாட்சியம் கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படும் போது அதுவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. 16 வருஷங்கள் கடவுளிய சிறை தண்டனையை வந்து அவருக்கு நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு. இதுல ஒரு வழக்கு, 4 வழக்குகளையும் ஒரு வழக்கு மட்டும் உதாரணமா நீதிபதி சுட்டிக்காட்டி இருந்தார். இதுல வாகனங்களை வாடகைக்கு கொடுக்கும் போது 15 லட்சத்தி 60,000 ரூபாய் கொடுத்திருக

அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார். இவருக்கு வந்து 62 வயது இப்ப. அதையும் தவிர ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிற ஒரு நபர் சதுர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இல்லாத இல்லாத நோய்கள் எல்லாம் இருக்கு, நீரிழிவு நோய் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இனி எதிர்காலத்துல அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான நோக்கமும் கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதனால தண்டனையை குறைக்க முடியாத ஐயான்னு சொல்லி அவர் சார்பாக நிலையான சட்டத்தரணி வந்து நீதிபதியிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். ஆனா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சிஎபக் சார்பாக முன்னிலையான அதனுடைய உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார், சட்டத்துக்கு அமைய கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை இவருக்கு அறிவிக்கப்படணும் என்று சொன்னா, நாடு கடந்த காலத்துல வங்குரோத்தடைஞ்ச நிலைமைக்கு போறதுன்னு சொன்னா இந்த மாதிரி அரச நிறுவனங்கள்ல நடந்த ஊழல் மோசடிகள் தான் அதுக்கான காரணம். அரச நிறுவனங்கள்ல பொருளாதார பிரச்சனைகள் உருவாகி இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரியான தீர்மானங்கள் தான் அதுக்கான காரணம். இது வந்து பலருக்கும் ஒரு பாடமா இருக்கணும், ஒரு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரியான தீர்ப்பு அறிவிக்கப்படணும்னு சொல்லி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளர் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமா காட்டுறதுக்காக இந்த தீர்ப்பை நான் அறிவிக்கிறேன். எந்த விதமான சலுகையும் அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 16 வருஷங்கள் கடூழிய சிறை தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் மேன்முறையீடு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அவருடைய சட்டத்தரணிகள் வந்து மேன்முறையீடு செய்ய போறாங்கன்னு சொல்லியும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் எல்லா வசதிகளோடையும் இருந்த ஒரு நபர் வந்து சிறைக்குள்ள இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்ன்றதை பார்க்குற நேரத்தில் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கும் இருந்தா இன்னைக்கு நாங்க கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிருக்கலாம். அப்படி நடந்திருக்குமா இருந்தா என்று சொன்னா, கிட்டத்தில் வந்து ஒரு பாட்காஸ்ட்டை நான் பார்த்தேன், சிங்கப்பூரோட பாதுகாப்பு அமைச்சர் கே சண்முகம் குறிப்பிட்டிருந்தார். அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமகனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சட்டம் சமமானது, அந்த மாதிரியான பயம் இருந்தால் மட்டும்தான் நாடு உருப்படும்ன்ற மாதிரி அந்த இன்டர்வியூல அந்த பாட்காஸ்ட்ல வந்து அவர் சொல்லியிருந்தார். இலங்கையிலையும் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில வழக்கு விசாரணைகளில் தீர்ப்புகள் அறிவிக்கப்படுது. அந்த பட்டியலில் இப்போ சேர்ந்திருக்கிற நபர் தான் சரண குணவர்தன. என்ன நடக்கும் என்றதை, மேல்முறையீட்டில் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனிடம் சுரேஷ் சலையினுடைய விவகாரம், அவர் சார்பாக அன்னைக்கு வந்து ஐக்கிய தேசிய கட்சி யூஎன்பி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஒரு இராணுவத்துக்காக வேலை செய்து கொண்டிருந்த நபர், புலனாய்வு பிரிவினுடைய முக்கியமான பதவியில் இருந்த நபர் வந்து, அதுவும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலையும் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற பதவியில் வந்து சலை இருந்தவர். அப்படியான ஒருத்தரை வந்து துன்புறுத்துறது, சித்திரவதை செய்யறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சில சட்டங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தது, ICCPR சட்டத்துக்கு அமைய வந்து இந்த மாதிரி துன்புறுத்த முடியாது, நீதிபதி வந்து இந்த மாதிரியான ஒரு கைதியை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில் வந்து நீதிபதி ஈடுபட வேண்டியிருக்கும் சொல்லியும் அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர ஐக்கிய தேசிய கட்சி இந்த அறிக்கை மூலமாக முன் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்கு. சுரேஷ் சலேவை நேரடியாக போய் பார்த்து அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு அனுப்பி வைக்கப்படணும்னு சொல்லியும் இந்த கடிதத்தில் வந்து ஒரு கோரிக்கை முன் வைக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிஏடி கட்டுப்பாட்டில், இப்போ வைத்தியசாலையில் இருந்தாலும் சிஏடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நபர், எதுக்காக எம்பிக்கள் போய் பார்க்கணும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஐக்கிய தேசிய கட்சி வந்து அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதுக்கு நாங்கள் இடம் கொடுப்பமா இருந்தா அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி இந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு இடம் கொடுக்கப்படுமா இருந்தா எதிர்காலத்துல பிக்குகள் கூட இதே மாதிரியான ஒரு நிலைமையை எதிர்நோக்க முடியும் சொல்லியும் அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது சிங்கள மக்களை தூண்டி விடுறது, இராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த மாதிரி துன்புறுத்தப்படுறாரு சொல்லி, இன்னும் ஒரு பக்கம் பிக்குகளை தூண்டி விடுறது, இன்னும் ஒரு பக்கம் சலைவுக்கு சார்பாக நடத்தப்படுற சத்தியாகிரக போராட்டம் இன்னைக்கு 2வது நாளாகவும் நடத்தப்பட்டிருக்கு. நேற்று ஒரு கூச்சல் குழப்பம் பதிவாகி இருந்தது, போலீஸ் வந்து அந்த கூடாரங்களை எல்லாம் அகற்றி இருந்தது. பிறகு இன்னைக்கு அதிகாலையில மாதிரி மழை பெஞ்சிருக்கு. அப்ப சென்ற பிடிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு சிலர் தான் நின்றுக்கிறாங்க. போலீஸுக்கு பாக்குறதுக்கு பாவமா இருந்திருக்கு போல, போலீஸ் சொல்லிட்டு பரவாயில்ல நீங்க ஒரு கூடாரத்தை மட்டும் கொஞ்சம் ஷேப்பா போட்டுக்கொள்ளுங்கன்ற மாதிரி போலீஸ் வந்து அனுமதி கொடுத்திருக்கு. உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவம்ச, நாமல் ராஜபக்சவும் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிருந்தது பார்க்க முடிஞ்சது. வளமையா சொல்லப்பட்ட அதே மாதிரியான காரணங்கள், புலிகளை திருப்திப்படுத்துறதுக்கானது, வெள்ளவத்தையில புலிகளை கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது, வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது, தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டது, அதுக்கான ஒரு நன்றி கடனாக தான் இந்த கைது நடந்திருக்கு, இராணுவம் துன்புறுத்தப்படுது, சிங்கள மக்கள் பார்த்து கொண்டிருக்க போறீங்களான்ற மாதிரியான அதே புராணம் வந்து அந்த இடத்துல பாடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடத்தப்படும் சொல்லி இப்ப போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் சொல்லப்படுறவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் சொல்லியிருந்தது, இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்புல வந்து அமைச்சர் நலிந்த ஜெயசிச குறிப்பிட்டிருந்தார், ஒரு கூடாரம் கிடையாது, ஒரு சத்தியாகிரகம் கிடையாது, 10 இடங்கள்ல போராட்டம் நடத்தப்பட்டாலும் இந்த விசாரணைகள் வந்து தொடர்ச்சியா முன்னெடுக்கப்படும், நீதி கொடுக்கப்படும் என்ற மாதிரி அமைச்சர் வந்து ஒரு கருத்தை அன்னைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சலே வந்து

தேசிய வைத்தியசாலையில சிகிச்சைக்குன்னு சொல்லி அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தொடர்ச்சியா உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட போறது கிடையாதுன்னு சொல்லி அவர் தீவிரமான நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. அவரை பார்க்கறதுக்கு வந்து அவருடைய லோயஸ் போயிருக்கிறாங்களா, நம்ம லோயஸுக்கு வந்து சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அமைச்சர் நலிந்த ஜாதிசன் வந்து கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் அந்த மாதிரி செயற்பட முடியாது, அதுக்கு கடைசி வரைக்கும் அனுமதியும் கிடைக்காது. மருத்துவர்களினுடைய கண்காணிப்பில் இருக்கிற ஒரு நபர் என்ற அடிப்படையில் வந்து சில நடைமுறைகள் இருக்கு, சிகிச்சைகள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் இருக்கு, அந்த மாதிரி தான் மருத்துவர்களினுடைய கண்காணிப்புக்கு மத்தியில் அவர் நடத்தப்படுவாரே தவிர அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டலில் செயற்பட முடியாது. இதனால அப்படி சொல்லப்படுறது உண்ணாவிரத போராட்டம்ன்றத ஏற்றுக்கொள்ள முடியாது, அது உண்மை கிடையாது என்ற மாதிரி அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் இன்னைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அவர் தொடர்ச்சியாக வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், சிகிச்சை கொடுக்கப்படுது, கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் சலை வந்து சிஏடியினுடைய கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் தான் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கையில் இருக்கிற மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலையும் சலைவினுடைய குடும்பம் சார்பாக ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடு சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு சிஐடி அதிகாரிகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான், சிஐடி தான் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கும், ஆனால் சிஐடி அதிகாரிகளை வந்து விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்கன்றது. இப்போ போன கிழமை விசாரணைக்கு வர சொல்லி கூப்பிடப்பட்டிருந்தாலும் சிஐடி சொல்லியிருந்ததான் இல்லை இப்போதைக்கு வர முடியாது, விசாரிக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு, அதனால இன்னும் ஒரு நாள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கிழமைக்குள்ள சிஐடி அதிகாரிகள் வந்து இந்த சம்பவம் சம்பந்தமா ஒரு விளக்கம் தர வேண்டியிருக்கும்னு சொல்லி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் வந்து இன்னைக்கு ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இது சம்பந்தமா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் சிறைக்கு போயிருக்கிறாங்க, அதாவது சிஐடி தடுப்பு காவலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் சலைவ போய் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் சந்திச்சிருக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு கைதீட்டையும் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டு அதை பற்றி அறிக்கைகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சலைவையும் கூட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் போய் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து அதிகாரிகள் போய் சந்திச்சிருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாருன்றதை பார்வையிட்டிருக்கிறாங்க. என்ன சொன்ன குடும்பம் செய்திருக்கிற முறைப்பாட்டுக்கு அமையதான் இந்த விசாரணைகள் நடத்தப்படுது. தலைவனுடைய விவகாரம்ன்றதும் கொஞ்சம் தொடர்ச்சியாக பூதாகரமான ஒரு விஷயமாக தான் போய்கொண்டிருக்கு. என்ன நடக்கும், எப்படி முடிய போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.